கடவுளோட சொந்த நாடுன்னு சொல்றப்படுற கேரளா. கேரளா என்றாலே நினைவுக்கு வருவது தென்னை மரங்கள், பின்னால் தண்ணீர், பச்சை பசேல். இயற்கை மட்டும் இல்லை, அதைவிட முக்கியமா 1000 வருட பாரம்பரியத்தை தன் நெஞ்சில் சுமந்து நிற்கிற கலைகள். கதக்களியோட வண்ணமுகம், மோகினி ஆட்டத்தோட நளினம்,

களரிப்பயிற்சி, மோகினியாட்டம், கூடியாட்டம், இதனால் ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது. மூன்றாவதாக நம் முக்கிய அடையாளமாக கேரளான்னு சொன்னதும் உலகம் ஞாபகப்படுத்துறது இந்த கலைகளையும் தான். ஆக கேரளா கலை வடிவங்கள்னா வெறும் ஆட்டம் இல்லை, அது நம்ம வரலாறு, நம்ம வருமானம், நம்ம பெருமை. கதகளி கேரளாவின் கண்கவர் கலைகளில் ஒன்றான கதகளி. ஒரு மனிதன் 3 மணி நேரம் ஒப்பனை போடுறாரு, கண்ணால் கதை பேசுகிறாரு, இது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் கதகளி. கதகளினா கதை சொல்லும் நாடகம் என்று அர்த்தம். இது கேரளாவோட 500 வருட பாரம்பரிய கலை வடிவம். அதனுடைய ஒப்பனையும் வண்ணமும் பற்றி சொல்லணும்னா கதைக்களியோட உயிரே ஒப்பனை தான். பச்சை நிறம் நல்ல கதாபாத்திரம், ராமன் கிருஷ்ணன், சிவப்புத்தாடி ராட்சசன், கோபக்காரன் கருப்பு, வேடன் தீயவன், மஞ்சள் அரிசி மாவு தேங்காய் எண்ணெய் வச்சு தான் இந்த வண்ணம் எல்லாம். மொழியில்லா கதை, கதைகளிலே வசனம் பேச மாட்டாங்க, பின்னாலிருந்து பாட்டுக்காரர் பாட்டு பாடுவார், ஆனால் நடிகர் கையசைவு, முகபாவனை, கண்ணசைவு வச்சே கதையை சொல்லிடுவாங்க. 24 விதமான கண்ணசைவு, 9 விதமான முகபாவம் இருக்கு கதகளியில். இதுக்கு பேர் தான் நவரசம். இசையும் அடவும், ஜெண்டை மத்தளம் செங்கிலா இளந்தாளம், இந்த வாக்கியங்கள் தான் கதகளியோட இதய துடிப்பு. காலில் கற்ற சலங்கை சத்தமே ஒரு இசை மாதிரி இருக்கும். குதிச்சு துள்ளி ஆடுறது களரி பயிற்சியிலிருந்து வந்ததான். இன்னைக்கும் கதகளி ஏன் முக்கியம் தெரியுமா? கதகளி வெறும் நடனம் இல்லை, அது ராமாயணம் மகாபாரத கதைகளை உயிரோட வச்சிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்கம் இருக்க சுற்றுலா பயணிகள் கேரளா வர்றதுக்கு முக்கிய காரணமே கதகளி தான். ஆக கதகளினா வெறும் ஆட்டம் இல்லை, அது 500 வருஷ வியர்வை பக்தி கலவை. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் கேரளாவின் பாரம்பரியமான செம்மையான பெண்களின் நடனமாகும். மென்மையான அசைவுகள், இனிமையான இசை மற்றும் அழகான பாவனைகள் இதன் சிறப்பாகும். வெள்ளை மற்றும் தங்க நிறக்கரையுடையான பாரம்பரிய உடை, எளிமையான நகைகள் மற்றும் இயற்கை அழகை வெளிப்படுத்தும் ஒப்பனை ஆகியவைதான் இதனுடைய தனிச்சிறப்புகளாக கருதப்படுகிறது. நிலவு வெளிச்சத்துல தென்னை ஓலை சலசலக்க ஒரு பெண் மெதுவா ஆடுறா, அதுதான் மோகினி ஆட்டம். கேரளாவோட கிளாசிக்கல் நடனம். மோகினினா மயக்குபவள்னு சொல்றாங்க அர்த்தமா. விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த கதையில இருந்து வந்தது தான் இந்த பேரு. அதோட உடையும் அலங்காரமும் சொல்லும்போது அது பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். வெள்ளை இல்ல கிரீம் கலர் சேலை, அதுல தங்க நிற பார்டர், தலையில மல்லிகைப்பூ, நெற்றியில சந்தன பொட்டு, கையில மெல்லிய அசைவு, ஒரு ராணி மாதிரி அமைதியா அழகா இருப்பாங்க. அதோட அசைவும் பாவமும் சொல்லும்போது மோகினி ஆட்டத்தோட சிறப்பே லாசியம்தான். அதாவது பெண்மை மென்மையா உருவாகுது, குதிப்பு துள்ளல் இதெல்லாம் இருக்காது. இடுப்பசைவு, கை முத்திரை, கண் பார்வை வச்சே காதல், பக்தி, சோகம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. கால் அசைவுகள் மெதுவா ஆடு ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு ஆடும் பெண்னு பேரு உண்டு. இதோட இசையும் பாட்டும் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா பின்னணியில வர்ணம் பதம் தில்லானா பாடுவாங்க. மத்தளம் இடக்கா வீணை புல்லாங்குழல் இந்த இசைதான் நடனத்துக்கு உயிர். பாட்டெல்லாம் பெரும்பாலும் மலையாளம் மற்றும் சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். கடவுள் காதல் பக்தி பத்தி தான் இது இருக்கும். இன்னைக்கும் இது ஏன் சிறப்புன்னு சொல்லியாச்சுன்னா இது கேரள பெண்களோட அழகையும் கலாச்சாரத்தையும் உலகுக்கு காட்டுது. இன்னைக்கும் பல பள்ளிகள்ல கல்லூரிகளில் மோகினி ஆட்டம் கத்து கொடுக்குறாங்க. சுற்றுலா பயணிகளும் இதை பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆக மோகினி ஆட்டம்னா வெறும் நடனம் இல்லை, அது ஒரு கவிதை, ஒரு பிரார்த்தனை, அது கேரள பெண்மையோட அடையாளம். அடுத்ததா களரிப்பயிற்று. கேரளாவோட 2000 வருட பழமையான வீரக்கலை இது.
கலரினா

போர்க்களம் என அர்த்தம். இது வெறும் சண்டை இல்ல, உடம்பு மனசு ஆன்மா மூன்றையும் பயிற்றுவிக்கிற கலை. பயிற்சி முறை: கலரை கத்துக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல மெய்த்தட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது உடம்ப தயார் பண்றது, தரையில புரளுது, குதிக்கிறது, கை கால் நீட்டுறது, அப்புறமா கோல் கட்ட உரிமி வாழ்னு ஆயுத பயிற்சி, கடைசியா வெறும் கை சண்டை. ஒவ்வொரு அசைவும் புலி யானை பாம்பு கருடன் கிட்ட இருந்து எடுத்ததான். இதோட சிறப்பு என்னன்னா, கலரியில முக்கியம் வலிமை மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற சக்தி, மூச்சு பயிற்சி, யோகா மருத்துவம் எல்லாம் இதுல சேர்ந்து இருக்கு. காயம்பட்டா கலரி சிகிச்சைன்னு தனியா மசாஜ் மருந்து இருக்கு. பயிற்சி நடக்கிற இடத்துக்கு பேரே கலரி தான். சிவப்பு நிற வேட்டி, மேலே சட்டை இல்லாம இடுப்புல அரங்கான் கயிறு, தரை மண்ணாலையும் மூலிகை எண்ணெயாலையும் பல பலன்னு இருக்கும். இன்னைக்கும் இது ஏன் முக்கியத்துவம்னு சொல்லியாச்சுன்னா, முன்னாடி போருக்கு பயன்பட்டது, இப்போ தற்காப்பு கலையா உடற்பயிற்சியா நடனமா மாறிடுச்சு. ஹாலிவுட் படங்கள் கதகளி ஆட்டத்துக்கு கூட களரி அடவுகள் தான் பயன்படுது. உலகம் முழுக்க இருந்து மக்கள் களரி கத்துக்க கேரளா வராங்க. ஆக களரி பயிற்றுனா வெறும் சண்டை இல்லை, அது ஒழுக்கம், அது வீரம், அது கேரளாவோட ஆத்மா. பூரக்களி: ஓணம் பண்டிகையின் ஆட்டத்தை தான் பூரக்களி என்பார்கள். ஓணம் வந்தா வீடு முழுக்க பூக்கோலம், அந்த பூக்கோலத்தை சுத்தி ஆண்கள் வட்டமா ஆடுவாங்க, இதுதான் பூரக்களி. வட கேரளாவான கண்ணூர் காசர்கோடு பகுதிகளோட பிரபலமான நாட்டுப்புற கலை இது. பூரக்களின பூவை சுத்துற ஆடுற களியின் அர்த்தம். ஓணம் விஷு போன்ற பண்டிகை நேரத்துல இது அதிகமாக நடக்கும். இது எப்படி ஆடுவாங்கன்னா, தரையில பூக்கோலம் போடுவாங்க, 10-15 ஆண்கள் வட்டமாக நிப்பாங்க, கையில குச்சி வச்சிருப்பாங்க, அந்த குச்சிய வச்சு ஒருத்தரோட குச்சிய இன்னொருத்தர் தட்டுவாங்க, டக் டக்னு சத்தம் வரும், அது ஏத்த மாதிரி கால் அசைவு உடம்பு அசைவு இருக்கும், பார்க்க ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி இருக்கும். இதோட பாட்டும் கதையும் சொல்லியாச்சுன்னா, ஆடும் போதே பாட்டும் பாடுவாங்க, அந்த பாட்டுக்கு பேரு பூரப்பாட்டு. ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ணர் கதை வீரக்கதைகள் எல்லாம் இந்த பாட்டுல வரும். பாட்டு பாடுறது ஒரு குழு, ஆடுறது இன்னொரு குழு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோவில் திருவிழா மாதிரி இருக்கும். இதோட உடையும் சிறப்பும் சொல்லியாச்சுன்னா, வெள்ளை வேட்டி மேலே வெள்ளை துண்டு, தலையில தலைப்பாகை, சிறிது நேரம் உடம்புல மஞ்சள் பூசி இருப்பாங்க. இது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையாய் இருக்கிற இந்த கலை உதவுது. சுற்றுலா பயணிகள் ஓணத்துக்கு கேரளா வர்றதுக்கு முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. ஆக பூரக்களின வெறும் ஆட்டம் இல்லை, அது பூவோட அழகும் குச்சியோட வேகமும் மக்களோட ஒற்றுமையும் சேர்ந்த கலை. நீங்க கடவுளை நேரா பார்த்துருக்கீங்களா? வட கேரளாவில் கண்ணூர் காசர்கோடு பகுதிகளில் ஒரு ஆட்டம் இருக்கு, அதை பார்த்தா கடவுளே கீழே இறங்கி வந்துட்டாருன்னு தோணும். அதுதான் தெய்யம். தெய்யம் என்றால் தெய்வம், கடவுள் வரும் சடங்கு ஆட்டம். கடவுளே நேரா வந்து ஆசி கொடுக்கற மாதிரி இருக்கும். முக ஒப்பனை உடை நெருப்பு ஆட்டம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இது 800 வருஷத்துக்கும் மேலான பழமையான சடங்கு கலை. எப்போ எங்க நடக்கும்னு கேட்டாச்சுன்னா, டிசம்பர் முதல் மார்ச் வரை காவுகளில் கோவில்களில் இரவு முழுக்க நடக்கும். ஒரு காவில் ஒரே நாளில் 8 முதல் 10 வகையான தெய்யம் வரும். மக்கள் ராத்திரி முழுக்க முழுக்க காத்திருந்து பார்ப்பாங்க. இது எப்படி இருக்கும்? முதல்ல தோட்டோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒப்பனை அறை. அங்கே 3-4 மணி நேரம் இயற்கை வண்ணம் அரிசி மாவு வச்சு முகத்தை பயங்கரமாக வரைவாங்க. தலையில 10 அடி உயர தலைப்பாகை, உடம்பு முழுக்க நகை, இடுப்புல இலை ஆடை, அப்புறம் உரிமி மேளம் முழங்க நெருப்பு தாண்டி கடவுள் மாதிரியே ஆடி வருவாங்க. மக்கள் தங்கள் குறைகளை பிரச்சனைகளை சொல்லுவாங்க, தெய்யம் ஆசி கொடுத்து தீர்வு சொல்லும். இங்கு ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே ஆசிதான். இதோட முக்கியத்துவமா வெறும் கலை இல்லை, வட கேரள மக்களோட வாழ்க்கை நம்பிக்கை வரலாறு எல்லாம்.

0: இதில் இருக்கு. யுனெஸ்கோ கூட இதை கவனிச்சிருக்கு. உலகம் முழுக்க இருந்து மக்கள் தெய்யம் பார்க்க வராங்க. ஆக தெய்யம்னா ஆட்டம் இல்லை, அது நம்பிக்கை, அது பக்தி, அது கடவுளோட நேரடி சந்திப்பு. மார்க்கம் களி கிறிஸ்தவர்களின் பாரம்பரிய ஆட்டம். கேரள கிறிஸ்தவர்களோட பாரம்பரிய கலை. செயின்ட் தாமஸ் வந்த கதையை சொல்ற ஆட்டம். பெண்கள் வட்டமா ஆடுவாங்க. கோல்களி கையில ரெண்டு குச்சி வச்சு தட்டு ஆடுற ஆட்டம். பூரக்களி மாதிரி இருக்கும், ஆனா இது முஸ்லீம் சமூகத்தினோட கலை. தப்பட்ட களி தப்பு மேளம் வச்சு ஆடுற ஆட்டம். முஸ்லீம் திருமணங்கள் பண்டிகைகள்ல இது பிரபலம். கேரளா கலைன்னு சொல்லியாச்சுன்னா வீரம், பக்தி, ஒற்றுமை. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகை ஒரு கலை இருக்கு. கேரள மண்ணில் பிறந்த ஒவ்வொரு கலை வடிவமும் வெறும் பொழுதுபோக்கல்ல, அது நம் பாரம்பரியத்தின் மூச்சு, நம் கலாச்சாரத்தின் அடையாளம். இந்த கலைகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தருவது ஒன்றே, வேரை மறக்காமல் வாழுங்கள், பாரம்பரியத்தை பாதுகாப்போம். இன்றைய நவீன உலகில் கூட இந்த கலைகள் நம் அடையாளத்தை உலகிற்கு பறைசாற்றுகின்றன. இளைய தலைமுறையாகிய நாம் இதை கற்று வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். ஏனென்றால் கலை இல்லாத வாழ்க்கை வெறும் உயிர் வாழ்தல் மட்டுமே. கலையோடு கூடிய வாழ்க்கையை உண்மையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது உரை கேரளத்தின் பாரம்பரிய கலைகள். வழங்கியவர் திருமதி பார்வதி பிரபா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை.

தமிழ்ச்செல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு அனந்தி காசிநாதன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை சுப்ரிகா அக்கா.

சென்னை வந்தாரை வாழ வைக்கும் புண்ணிய நகரம். ஜாதி மத பேதமில்லாமல் இங்கு வாழும் மக்கள் இனக்கலவரம் இந்த நகரம் கண்டதில்லை. அண்ணாந்து பார்க்கும் மாளிகையையும் அதன் அருகில் ஓலை குடிசையையும் இங்குதான் காண முடியும். எந்த வருமானம் உடையவரும் சென்னையில் வாழ முடியும் என்பது அதன் சிறப்பாகும். அண்ணா சாலையில் 50 பைசாவிற்கு டீ கிடைக்கும், 50 ரூபாய்க்கும் கிடைக்கும். எது வேண்டுமென்று தேர்வு செய்வது அவரவர் வசதியை பொறுத்தது. எந்த சுவரை பார்த்தாலும் அரசியல் கட்சிகளின் போஸ்டர்கள். நகரின் மையப்பகுதியில் ஓடும் கூவம். ஒரு காலத்தில் பல்லவ மகாராஜா கூவம் நதியில் குளித்துவிட்டு குடிக்க கூஜாவில் தண்ணீர் கொண்டு செல்வாராம். இன்று அது சாக்கடையாக மாறிய அவலம். கூவம்

கரையில் நாற்றத்தை பொருட்படுத்தாமல் வாழும் ஏழைகள், நடைபாதையில் வாழும் ரிக்ஷா தொழிலாளர் குடும்பங்கள், நடைமேடையில் பிறந்து வளர்ந்து நடைபாதையிலேயே மரிக்கும் பாவங்கள், இறந்தவர் உடலை நடைபாதையில் இட்டு இறுதிச் சடங்கிற்கு மக்களிடம் கையேந்தும் குடும்பத்தார், அதிகாலை வேளையில் ஓட்டல் வாசலில் அன்றைய வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கூடி நிற்கும் இளைஞர் கூட்டம், கம்ப்யூட்டரும் தகவல் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் அரசாங்க வேலை கிடைக்காமல் கிடைத்த வேலையை செய்ய தயாராகும் இளைய சமுதாயம், தேனாம்பேட்டை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நிரம்பி வழியும் வருங்கால சிற்பிகள். இது ஒரு பக்கம். பணக்காரர்களும் பகட்டானவர்களும் பவனி வருவதும் சென்னை நகரில்தான். நவீன சினிமா தியேட்டர்களும் கேளிக்கை அரங்குகளும் சொகுசு கார்களும் நிறைந்த நகரம் இந்த சென்னை மாநகரில் ஒரு சிறிய புள்ளியாக நானும் உலா வருகின்றேன். உண்ண உணவும் தங்க இடமும் இல்லாமல் அலையும் பலரில் நானும் ஒருவன். உனக்கு இங்கு வேலையில்லை என்று தலைவர் என்னை இறக்கிவிட்ட போது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் தோன்றியதுதான் எனது துயரத்தின் தொடக்கம். ஒரு அரசியல் தலைவர் அவரது எதிரியாம். அவர் புத்தகத்தை நான் படித்து விட்டேனாம். அதனால் எனக்கு அங்கு வேலை இல்லையாம். போகட்டுமே, என்னால் பிழைக்க முடியாதா என்ன? பகலில் உயர்நீதிமன்றம் சென்று வேலை இருந்தால் டைப் செய்து கொடுப்பேன், வேலை தேடி அலைவேன். இரவில் எம்எல்ஏ ஹாஸ்டல் வராந்தாவில் மாலை முரசி வாங்கி படித்துவிட்டு அந்த பத்திரிகையை விரித்து உறங்குவேன். ஒரு நாள் காலை அன்னபூர்ணா ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட சென்றிருந்தேன். அப்போது அங்கு ஒரு திருநங்கை வந்தார். அந்த ஹோட்டலில் டோக்கன் எடுத்து உணவு வாங்கி சாப்பிட வேண்டும். அவர் உணவு வாங்கி திரும்பிய போது சாப்பிடுபவர் அனைவரும் அவரை பார்த்து முகம் சுழித்தனர். கடைசியில் எனக்கு முன்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார். என்னைப்போல் அவரும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்தபோது அவர் மீது ஒருவித பச்சாதாபம் தோன்றியது. அவர் முகத்தை பார்த்தேன். களையான முகம். எனக்கு அவர் அழகிய பெண்ணாகவே தோன்றினார். கழுத்திலே தங்கச் செயின் மின்னியது. கைகளிலே தங்க வளையல். நல்ல வசதியாகத்தான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டேன். வயது 35 இருக்கும். என்னை நிமிர்ந்து பார்த்தார். நான் புன்னகைத்தேன். தம்பி, ஊருக்கு புதுசா? இல்லைக்கா, நான் இங்கே வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த ஹோட்டலில் எப்போவா தான் சாப்பிட வருவேன். என்ன அக்கான்னா கூப்பிட்ட? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இங்கே என்ன பண்ணுற? ஒரு அரசியல் தலைவர்கிட்ட வேலை பார்த்தேன். திடீர்னு வேலையிலேருந்து என்னை நிறுத்திட்டார். இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கார். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுவார், போய் டைப் பண்ணி கொடுப்பேன், பணம் கொடுப்பார். மற்றபடி வேலை தேடுறது தான் என் முழு நேர வேலை. அப்படியா? உன்னை பார்த்தா நல்ல பையனாக தெரியுது. எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, அதனால தான் இன்றைக்கி வேலைக்கு போகலை. நான் இங்கே திருவள்ளிக்கணியில் தான் இருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு என் வீட்டுக்கு வா, விவரமாக பேசுவோம் என்று அவர் வீட்டு முகவரியை கொடுத்தார். சரிக்கா, கண்டிப்பாக வரேன். திருநங்கைகளுக்கு இங்கு மரியாதை இல்லை. மற்றவர் கண்களுக்கு அவர்கள் கேலிக்குரியவர்கள். பாவம், அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன? டிஎன்ஏ செய்த தகராறு, பிறப்பில் ஏற்பட்ட கோளாறு. அவர்களை கண்டு அருவறுப்படைய என்ன இருக்கிறது? என்றைக்கு தங்களை ஒரு பெண்ணாக அடையாளம் காண்கிறார்களோ அன்று தொடங்குகிறது அவர்களுடைய சோகக்கதை. அவர் கொடுத்த முகவரியில் வீடு கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது. என்னை காணாததால் மாடியிலிருந்து இறங்கி வந்து என்னை கண்டு கொண்டார். என்னப்பா, வீடு கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டியோ? ஆமாங்கா, ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். வா, போகலாம். 2வது மாடிக்கும் 3வது மாடிக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி. அதை ஒரு அறையாக மாற்றியிருக்கார்கள். நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாது. என்னக்கா இப்படி ஒரு இடத்துல தங்கியிருக்க? வேற எங்கேயாவது எனக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கறதா இருந்தால் சொல்லு, உடனே மாறலாம். கிடைக்காது தம்பி. ஏன்னா நாங்கள் பாவம் செய்தவங்க. இந்த சமூகம் எங்களை ஓட ஓட விரட்டத்தான் செய்யுது. அதையும் மீறி நாங்கள் வாழ வேண்டியிருக்கு. எங்கள் ஓனர் நல்ல மனுஷன். இந்த இடைவெளியை ஒரு அறையாக மாற்றி எனக்கு கொடுத்துருக்கார். அக்கா, உன் பேர் என்ன? காலையில் நம்ம பேரை கூட தெரிஞ்சிக்கல. நமக்கு எதிர் டேபிளில் இருந்த பையங்க நம்மளை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதான் சாயங்காலம் வீட்டில் பார்க்கலான்னு சொன்னேன். கேலி பண்ணாங்களா? நான் கவனிக்கலையே. கேலியும் கிண்டலும் கேட்டு கேட்டு நொந்து போன எங்கள் காதில் அதுதான் முதல்ல விழும். என் பேர் என்னான்னு கேட்டல? எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் சுப்பிரமணியன். நான் அதை இப்போ சுப்ரியான்னு மாற்றிக்கிட்டேன். ஆமாம், உன் பேரை நீ சொல்லலையே. விஸ்வநாதன். நீ என்னை விச்சுன்னு கூப்பிடலாம். ஆமாம், நீ
என்ன வேலை செய்யற

இல்லைங்க. நான் வீட்டை விட்டு இறங்கும்போது என் பெற்றோருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் தப்பான வழியில் போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த வாக்கை எப்போதும் காப்பாற்றுவேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தம்பி. காலையில் 5 மணிக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து அந்தா தெரியுதுல்ல அந்த இடத்துல போட்டு விற்பேன். மாலையில் பார்த்தசாரதி கோயில் பக்கம் போய் உதிரிப்பு வாங்கி தொடுத்து மாலையாக்கி விற்பேன். இதுபோக சவுக்கார்பேட்டையில் இந்திக்காரங்க வீட்டில் குழந்தை பிறந்தா எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் போய் பாட்டு பாடி குழந்தைய ஆசீர்வதிச்சு கொடுப்போம். அதுக்கு 4-5 மணி நேரம் எடுக்கும். 1000 கணக்கில் ரூபா புது சேலையெல்லாம் கொடுப்பாங்க. மாதம் எப்படியும் 25,000 சம்பாதிச்சிருவேன். சும்மா இல்லை, கழுத்துலையும் கையிலையும் தங்கம் மின்னுதே. அடப்பாவி, அதையாடா பார்த்த? அப்புறம் எதை பார்க்குறதான்? சி, அக்கா கிட்டே பேசுகிற பேச்சாடா இது. சாரி சாரி, மன்னிச்சுக்கோ. நான் பொண்ணுங்கக்கிட்ட இப்படி பேசியே பழகிட்டேன். சரிக்கா, நேரமாவது, நான் போயிட்டு வரேன். அப்படி போனால் எப்படி? சாப்பிட்டு போகலாம். வா, நாயர் மெஸ்ஸுக்கு போவோம். மட்டன், மீன், முட்டையெல்லாம் அக்கா வாங்கி கொடுத்தாள். பட்டினியில் கிடப்பவனுக்கு பால் பாயசம் கிடைத்தது போல் இருந்தது. ஒரு பிடி பிடித்தேன். கிளம்பும்போது சட்டை பையில் சில 100 ரூபாய்கள் திணித்தாள். அக்கா, என்ன இது? இன்னைக்கு நீ கொடுக்கன்னு வாங்கிட்டா நாளை இல்லாதப்போ யார் தருவா? இல்லாமலேயே நான் இருந்துட்டு போகிறேன். இல்லாதப்போ இந்த அக்கா தருவேன். எனக்கு இதுவரை உன்னை போல ஒரு தம்பி கிடைக்கல. இப்போ நீ கிடச்சிருக்க, இனி நீ பட்டினி கிடக்கூடாது. இல்லாதவனுக்கு இருக்கிறவங்க தரும்போது தான் வலி அதிகமாகுது. அது அப்படித்தான். ஊனமற்றவனுக்கு மற்றவங்க இறக்கத்தோடு அவனை பார்க்கும்போது தான் அவன் வேதனை கூடுது. ஓடுற பஸ்ஸில் நிற்கிறவனுக்கு மற்றவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்கும்போது, தடுமாறும்போது கைப்பிடித்து தாங்கும்போது அவன் தன்னிலை உணர்தான். அவங்க நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறாங்க. ஆனால் அது அநேக சந்தர்ப்பத்தில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. நிறுத்துடா, விட்டா பேசிக்கிட்டே போகிற. நாங்களும் ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள் தான். யதார்த்த அன்புக்காக நாங்கள் எப்படி ஏங்குறோம் தெரியுமா? அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஏன் இந்த சமூகம் எங்களை இவ்வளோ கேவலமாக பார்க்குது? இவ்வளோ கௌரவமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் வரியான்னு கூப்பிடுறான், இன்னொருத்தன் ரேட் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கும்போது மனசு உருகி போகுது. நான் உன் அக்காடா, என்னை யாராவது அக்கானு கூட மாட்டாங்களான்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? வலியாமை வலி. அப்படி வலிச்சுதுன்னா அந்த பணத்தை என் முகத்தில் விட்டறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம போயிரு. சாரிக்கா, உன்னை வேதனைப்படுத்துறதுக்காவது சொல்லலை. என்னை யாராவது கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தா அப்போ அதை சந்தோஷமாக குடிச்சிருவேன். அதுக்கப்புறம்தான் நம்ம நிலை இப்படி ஆயிடுச்சேன்னு அதை நினச்சி சங்கடப்படுவேன். வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் எதுன்னு தெரியுமாக்கா? வாழ்ந்து கெடுறது தான். ஊரில் ஆசிரியருங்கிற அந்தஸ்தோட மாணவர் புடைசூழ நடந்தனா யாரையோ நம்பி இங்கே வந்து அடுத்த வேலை ஆகிறதுக்கு வழி இல்லாமல் நடுத்தரவில் நிற்கிறேன். அதை நினச்சி தான் அப்படி சொல்லித்தேன். என்னை மன்னிச்சிருக்கா? அப்பா சாமி, உன் கதையை சொல்லி என்னை அழ வைக்காத. வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமாகவே நான் அழுதுட்டேன் என்று சொல்லிவிட்டு கேவி கேவி அழுதாள். சே, நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று தோன்றியது. அக்கா கையை பிடித்து அவளை சமாதானப்படுத்தினேன். சரி, நீ போயிட்டு வா. நான் உன்னை தேடி வந்தால் உன்னை தப்பாக நினைப்பாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10 மணிக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வெளியில் அண்ணா சில பக்கம் வந்துரு. அன்னைக்கு மதிய சாப்பாடு என் கூட தான். என்ன புரியுதா? சரிக்கா, கண்டிப்பாக வந்துடுவேன். என்ன நினைத்தாலோ. அக்கா விபூதி எடுத்து என் நெற்றியில் பூசி என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தாள். எங்களை ஆசீர்வதிக்க தான் நாதி இல்லை, ஆனால் நாங்கள் ஆசீர்வதிச்சா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கனத்த இதயத்துடன் எம்எல்ஏ ஹாஸ்டல் வந்தேன். இரவு நீண்ட நேரம் உறக்கம் வரவில்லை. இந்த சமூகம் ஏன் அவர்களை புறக்கணிக்கிறது? இவர்களை ஏன் அவமானப்படுத்துது? அப்படி இவங்க செய்த பாவம்தான் என்ன? ஒரு சிலர் தப்பு பண்ணலாம், அது மற்ற சமூகத்தில் இல்லையா என்ன? அக்காவை போல நல்ல மனது உடையவர்களை நாம் அடையாளம் காண தவறுவது ஏன்? தாறுமாறாக கேள்விகள் என்னை அலட்டின. ஊரிலிருந்து கடிதம் வர நண்பரின் முகவரியை கொடுத்திருந்தேன். அந்த முகவரிக்கு எனக்கு அப்பாவிடமிருந்து பதிவுத்தவால் வந்திருந்தது. எனக்கு மத்திய தேர்வாணையத்திலிருந்து வந்த கடிதம் அது. நான் எழுதிய தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டேனாம். 2 வாரத்தில் டைப்ரைட்டிங் தேர்வு மதுரையில் நடைபெறுமாம். தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எனக்கு நம்ப முடியவில்லை. அந்த தேர்வு எழுதியதையே நான் மறந்து விட்டேன். ஒருவேளை இந்த வேலை கிடைக்கும்னு முதல்லையே தெரிஞ்சிருந்தா சென்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். எல்லாம் ஒரு அனுபவம் தானே, நடக்கிறதா நடக்கும். அதை தடுக்க நம்ம யாரு? அக்காவின் நினைவு வந்தது. உடனே கடிதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு திருவல்லிக்கேணி

0: நடந்தேன். இல்லை இல்லை, ஓடினேன். மூச்சிறைக்க அக்கா காய்கறி விற்கும் இடத்திற்கு போனேன். அக்கா மும்முரமாக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தாள். என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க? விஷயம் இருக்கு, நீ வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. இரு இரு, இப்போ வந்துருதேன். ஒரு அரை மணி நேரம் அந்த மரத்து நிழலில் உட்காரு. சொன்னபடி அரை மணி நேரத்தில் வியாபாரத்தை முடித்து சாக்குகளை மூட்டை கட்டி வச்சுட்டு வந்தாள். என்னடா விச்சு, என்ன விஷயம் சொல்லு. அக்கா, நீ என்னை ஆசீர்வதித்த முகூர்த்தம், எனக்கு மத்திய அரசில் வேலை கிடைக்க போகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அக்கா கை கட்டி துள்ளி குதித்தாள். நான் அடுத்த வாரம் மதுரை போய் டைப்ரைட்டிங் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும். அதில் நான் பாஸ் ஆயிடுவேன். டைப்ரைட்டிங்கில் நான் எக்ஸ்பர்ட். எப்படியும் வேலை கிடச்சிரும். நான் பெட்டி படிக்கையோடு ஊருக்கு போய் அப்பா அம்மா கூட இருக்கேன். எப்படியும் வேலை டெல்லியில் தான் இருக்கும். அப்போ திரும்பி வந்து உன்னை பார்க்குறேன். அப்போ உன்னை கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாதா? எனக்கு கிடைக்கிற எதுவும் நிலைக்கிறது இல்லை. கொஞ்ச நாளாக நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? நான் ஒரு கிறுக்கி, என்னை பற்றியே நினைக்கிறேன். உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சந்தோஷமாக போயிட்டு வாடா. எங்கே போனாலும் இந்த அக்காவை மறந்துடாத. ஏங்க்கா இப்படி கலங்குற? நான் வாரத்தில் ஒரு கடிதம் போடுதேன், அதுக்கு நீ பதில் எழுது. சரிடா விச்சு, சந்தோஷமாக போயிட்டு வா. எதிர்பார்த்தபடியே டைப்ரைட்டிங் தேர்வு நன்றாக செய்தேன். வேலை கிடைக்கும் என்ற எண்ணம் உறுதியாகிவிட்டது. சுப்ரியா அக்கா அவருக்கு வாரத்துக்கு ஒரு கடிதம் எழுத நான் மறக்கவில்லை. அவளும் தான். 6 மாதத்தில் தில்லி மத்திய கல்வி அமைச்சகத்தில் வேலை உறுதி செய்து உத்தரவு வந்தது. மீண்டும் ஒரு நீண்ட பயணத்திற்கு தயாரானேன். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்து குளோக் ரூமில் பெட்டி படுக்கையெல்லாம் போட்டுவிட்டு சுப்ரியா அக்காவை பார்க்க ஓடினேன். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதால் அக்கா வீட்டில் இருந்தாள். என்னை கண்டவுடன் ஓடி வந்தாள். என் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். சந்தோஷண்டா, நீ டெல்லிக்கு ராஜாக போகிற. எங்கே ராஜா ஆனாலும் உனக்கு நான் தம்பி தான்க்கா. இது போதும்டா எனக்கு, வேற என்ன வேணும்? மாலை நானும் அக்காவும் எழும்பு ரயில் நிலையம் குளோக் ரூமில் சாமான்கள் எடுத்துக்கொண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்றோம். ஜிடி எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது. எனது பெட்டியில் ஏறி சாமான்களை பத்திரப்படுத்தி விட்டு கீழே இறங்கினேன். தம்பி, நீ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்ட. இனி உனக்கு நல்ல காலம்தான். நன்றிக்கா, உடம்ப நல்லா பார்த்துக்கோ. பிளாட்ஃபாரத்தில் நடந்த பலர் அந்த சந்தடியிலும் அக்காவை வினோதமாக பார்த்தனர். சிலர் அடக்க முடியாமல் சிரித்தனர். ஒருவன், இந்த கழுதை என்ன இங்கு வந்து நிற்குது என்று கேலி பேசி சென்றான். நான் அக்காவை பார்த்தேன். அக்கா முகத்தில் எந்த சலனமும் இல்லை. மனசு மறத்து விட்டது. ரயில் கிளம்பும் நேரம். அக்கா கண்களை துடைத்து கொண்டார். ரயில் புறப்பட்டது. அக்கா முகத்தில் எந்த சலனமும் இல்லை. பார்வை மறையும் வரை கைகாட்டி கொண்டிருந்தாள். அக்கா சொன்னது போல, நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். அக்கா வெளிச்சத்துக்கு வருவது எப்போது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.
1: சுப்ரிகா அக்கா நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்களை கேட்டது அனந்தி காசிநாதன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை.